ஜடி பல்ல முங்களா டஸ்லாக்கு பாய் டஸ்லா, ஜடி பல்ல முங்களா டஸ்லாக்கு பாய் டஸ்லா.